0: லவ்தேதுர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை கதைகள் 1000, வாரம் ஒரு நிகழ்வு மற்றும் செய்திகள். கதைகள் 1000.
2: செய்தி பரவியது, யாரோ ஒருவன் ஏதோ ஒரு ரயில் பெட்டியில் வெடிகுண்டு வைத்து விட்டான். நம்ப தகுந்த வட்டாரத்திலிருந்து தகவல் வந்ததும் அந்த புகை வண்டி நிலையமே பரபரப்பானது. வண்டிகள் எல்லாம் நிறுத்தப்பட்டு விட்டன. குண்டை கண்டுபிடிக்க குண்டு குண்டாய் மோப்பு நாய்களும், அதை செயலிழக்க செய்ய அணியணியாய் நிபுணர் குழுவும் களமிறங்கினார்கள். மூளை முடுக்கெல்லாம் மூக்கை நுழைக்க ஆரம்பித்தார்கள். பெட்டி எண் 10, ரயில் கிளம்ப தாமதமாகும் என உணர்ந்த ஒரு உல்லாச குழு உணவு பொட்டலங்களை பிரிக்க ஆரம்பித்தது. ஒரு பொட்டணத்தில் கோழி பொரியல், அடுத்த பொட்டணத்தில் முட்டை பொரியல், மற்ற பொட்டணத்தில் மட்டன் சுக்கா, கடைசி பொட்டணத்தில் கட்லா கருவாடு. கை வைத்த அடுத்த கணமே பெட்டிக்குள் சீறி பாய்ந்தது அந்த மோப்பனாய். பரபரப்பாய் இங்கும் மங்கும் முகர்ந்து கொண்டே வந்த அந்த ஆஜானு பாகமான ஆளுயர நாய் கோழி மீன் மட்டன் கட்லா பொட்டணங்களின் அருகே வந்தவுடன் சட்டென நின்றது. ஊரிய எச்சிலோடு நாக்கை தொங்க போட்டபடி அவற்றை பார்த்தது, அவர்களை பார்த்தது, அவர்களை பார்த்தது, அவற்றை பார்த்தது, மூக்கை அருகே கொண்டு போக பார்த்தது. பொட்டணக்காரர்கள் பொறி கலங்கி நிற்க அடுத்த கணமே பொட்டணங்களை மறந்தது அந்த கனரக விலங்கு. வெடிகுண்டை முகரும் மூக்கோடு கர்மமே கண்ணாகி அடுத்த பக்கம் ஓடிவிட்டது. அதன் பிறகு அந்த பொட்டணத்தின் பக்கம் அந்த மோப்பனாய் திரும்பி பார்க்கவே இல்லை. பார்த்த பாதிரியார் சேவியர் அந்தோணி வியந்து சொன்னார், இலக்கை அடையும் வரை இறையும் ஓர் இடைஞ்சலே. எஸ், தட் இஸ் கால்ட் சிங்கிள் மைண்டட்னஸ். ஒற்றை இலக்கை நோக்கியதே ஒற்றை சிந்தனையும் ஒற்றை செயல்பாடும். உயர்ந்த லட்சியத்தை நோக்கி நீ ஓடுகிறாயா, உயர்ந்த லட்சியமும் உன்னை நோக்கி ஓடி வரும். இது லெஸ் பிரவுன் தரும் எச்சரிக்கை. வாழ்வில் பலர் தோற்க காரணம் பெரிய இலக்குகளில் தோல்வி அடைவதால் அல்ல, சின்னஞ்சிறு இலக்குகளில் வெற்றி அடைவதால்.
1: வாரம் ஒரு நிகழ்வு.
3: சர்வதேச தந்தையர் தினம். வேர் சுமக்கும் மரம் போல நம் வாழ்வை சுமக்கும் உன்னத உயிர் அன்பின் உருவாய் தந்தை. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமை சர்வதேச தந்தையர் தினம் மிகவும் நெகிழ்ச்சியுடன் கொண்டாடப்படுகிறது. நம் வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் நமக்கு அரணாக விளங்கும் தந்தையர்களின் தன்னலமற்ற அன்பு, உழைப்பு மற்றும் தியாகத்தை போற்றி கௌரவிப்பதற்காக இந்த நாள் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஒரு குடும்பத்தின் வளர்ச்சிக்கும் உறுதிக்கும் முதுகெலும்பாக திகழும் தந்தையர்களுக்கு நன்றி செலுத்தும் ஒரு நல் வாய்ப்பாக இந்நாள் அமைகிறது. இந்த தினத்தின் வரலாறு அமெரிக்காவில் தொடங்கியது. 1909 சொனோரா ஸ்மார்ட்டாட் என்ற பெண்மணி தனது தந்தையின் அர்ப்பணிப்பு மிக்க வளர்ப்பையும் தியாகத்தையும் நினைவுகூறும் வகையில் தந்தையர்களுக்கென ஒரு தனி நாளை உருவாக்க முனைந்தார். இதன் விளைவாக 1910 முதல் சர்வதேச தந்தையர் தினம் அதிகாரப்பூர்வமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்று இது உலகம் முழுவதும் பரவி தந்தையர் மீதான மரியாதையை வெளிப்படுத்தும் ஒரு சர்வதேச விழாவாக மாறியுள்ளது. ஒரு தந்தை என்பவர் குடும்பத்தின் அசைக்க முடியாத தூண் மற்றும் பாதுகாப்பின் சின்னமாக திகழ்கிறார். அவர் பிள்ளைகளுக்கு வெறும் உணவையும் உடையும் மட்டும் வழங்குபவரல்ல, வாழ்வின் சவால்களை எதிர்கொள்ளும் தைரியத்தையும் ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுக்கும் சிறந்த வழிகாட்டியாகவும் விளங்குகிறார். ஒரு திசைக்காட்டி போல இருந்து பிள்ளைகளின் எதிர்கால பாதையில் சீரமைப்பதில் தந்தையின் பங்கு அளப்பெரியது. வெளியை பார்ப்பதற்கு கடினமானவர் போலவும் கண்டிப்பானவர் போலவும் தந்தை தோன்றினாலும் அவரது உள்ளம் பிள்ளைகளின் நலனுக்காக துடிக்கும் மென்மையான அன்பை கொண்டது. தனது சுக துக்கங்களை மறைந்து பிள்ளைகளின் மகிழ்ச்சிக்காக ஓயாது உழைக்கும் ஒரு தந்தையை நேசிப்பதும் அவரை மதிக்க வேண்டியதும் ஒவ்வொரு பிள்ளைகளின் கடமையாகும். தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்பதற்கேற்ப தந்தையின் வழிகாட்டுதல்களை பின்பற்றி வளமான வாழ்வை அமைப்போம். ஒரு தந்தை தனது குடும்பத்தை காப்பதற்காக தினமும் அயராது உழைக்கும் உழைப்பு ஈடு இணையற்றது. தனது சொந்த ஆசைகளையும் தனிப்பட்ட தேவைகளையும் ஒரு புறம் தள்ளி வைத்துவிட்டு குழந்தைகளின் கல்வி மற்றும் வளமான எதிர்காலத்திற்காக தனது வாழ்நாளையே அவர் அர்ப்பணிக்கிறார். குழந்தைகளின் கனவுகள் நனவாக வேண்டும் என்பதற்காக தனது சுக துக்கங்களை விட்டு கொடுக்கும் தந்தை ஒரு மௌனமான தியாகியாக திகழ்கிறார். தந்தையின் அன்பு என்பது பெரும்பாலும் வார்த்தைகளால் சொல்லப்படுவதில்லை. அது அவரது உழைப்பிலும் பிள்ளைகளுக்காக அவர் சிந்தும் வியர்வையிலும் வெளிப்படுகிறது. தந்தையிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்வியல் பாடங்கள் பல உள்ளன. எத்தகைய இக்கட்டான சூழ்நிலைகளிலும் குடும்பத்தை காக்கும் பொறுப்புணர்வு, கடின உழைப்பின் மேன்மை மற்றும் நேர்மை தவறாத தன்மையை அவரிடமிருந்தே நாம் கற்றுக்கொள்கிறோம். வாழ்வின் போராட்டங்களை அமைதியுடனும் பொறுமையுடனும் எதிர்கொள்ளும் மனப்பக்குவம் தந்தையின் நிழலில் வளரும்போது நமக்கு கிடைக்கிறது. அவர் காட்டும் நேர்மையும் ஒழுக்கமுமே ஒரு பிள்ளையின் எதிர்கால வாழ்க்கையை உயர்த்தும் மிக சிறந்த அடிப்படை மதிப்புகளாக அமைகின்றன. வாழ்க்கை சவால்களை தைரியத்துடன் எதிர்கொள்ளும் மன வலிமையை ஒரு தந்தை தனது செயல்களின் மூலம் பிள்ளைகளுக்கு போதிக்கிறார். வெளி உலகின் அச்சுறுத்தல்களில் இருந்து குடும்பத்தை பாதுகாக்கும் அரணாக விளங்கும் அவர் பிள்ளைகளின் தன்னம்பிக்கைக்கு ஆதாரமாக இருக்கிறார். தந்தையின் வழிகாட்டுதல்களையும் அவர் நமக்கு செய்த தியாகங்களையும் போற்றுவது நமது கடமையாகும். அந்த உன்னத மனிதர் கற்றுக் கொடுத்த நற்பண்புகளை நமது வாழ்க்கையில் கடைபிடிப்பதே நம் அவருக்கு செய்யும் உண்மையான நன்றி கடன் ஆகும். சர்வதேச தந்தையர் தினமானது தந்தையர்களுக்கு நன்றி சொல்லும் ஒரு உன்னத நாளாக கொண்டாடப்படுகிறது. இந்நாளில் அவர்களுக்கு பிடித்தமான பரிசுகளை வழங்குவதை விட அவர்களுடன் தரமான நேரத்தை செலவிடுவது அவர்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியை தரும். பல தந்தையர்களுக்கு தங்கள் பிள்ளைகளிடமிருந்து கிடைக்கும் ஒரு சிறிய நன்றி என்ற வார்த்தையே வாழ்நாள் முழுவதும் அவர்கள் செய்த தியாகங்களுக்கு ஈடு கிடைத்த மிகப்பெரிய பரிசாக அமைகிறது. பழைய நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்வதும் அவர்களை பாராட்டுவதும் இந்த நாளை பொருள்மிக்கதாக மாற்றும். தந்தையின் அன்பு என்பது பெரும்பாலும் மௌனமானது. அவர் தனது கவலைகளையும் துயரங்களையும் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் குடும்பத்திற்காக அமைதியாக போராடுபவர். பிள்ளைகளின் முகத்தில் சிரிப்பை காண்பதற்காக தனது வழிகளை மறைத்து கொள்ளும் ஒரு மறைமுக தியாகியாக அவர் திகழ்கிறார். தந்தையரின் மௌனம் கூட ஒரு மொழியாக மாறி பிள்ளைகளுக்கான அன்பை பேசுகிறது. அவர் குடும்பம் என்னும் கட்டிடத்தின் அஸ்திவாரமாக இருந்து வெளியே தெரியாமலேயே பாரத்தை சுமந்து குடும்பத்தை வழிநடத்துகிறார். ஒரு நல்ல சமூகம் உருவாக்குவதற்கு நல்ல குடும்பம் அவசியம். அந்த நல்ல குடும்பத்தின் அடித்தளத்தை ஒரு தந்தைதான் அமைக்கிறார். ஒரு தந்தையின் வழிகாட்டுதல்களில் வளரும் பிள்ளைகளே ஒரு வலிமையான தலைமுறையை உருவாக்குகிறார்கள். இன்றைய டிஜிட்டல் உலகில் மொபைல், வேலை மற்றும் நண்பர்களுக்கு நாம் கொடுக்கும் முக்கியத்துவத்தை தாண்டி நம் தந்தையுடன் செலவிடுவதும் நேரமே மிக முக்கியமானது. நாம் என்றாவது ஒரு நாள் தந்தையாகும் போதுதான் நம் தந்தை நமக்காக செய்த தியாகங்களின் ஆழம் நமக்கு முழுமையாக புரியும். தந்தையின் தியாகம் என்பது நம் வளர வளரதான் புரியும் ஒரு பெரும் புதிராகும். குழந்தை பருவத்தில் அவர் நமக்காக வழங்கிய பொம்மைகளுக்கு பின்னால் அவர் நமக்கு விட்டு கொடுத்த தனது சொந்த தேவைகள் பல இருக்கும். ஒரு சிறிய மிதிவண்டி முதல் உயர்கல்வி வரை ஒரு தந்தை தனது வியர்வையை மூலதனமாக வைத்துதான் பிள்ளைகளின் கனவுகளுக்கு உயிர் கொடுக்கிறார். தன் பிள்ளைகளின் காலணி தேய்ந்துவிடக் கூடாது என்பதற்காக காலணி தேயும் வரை உழைப்பவன். தந்தை என்ற வரிகள் தந்தையரின் தன்னலமற்ற உழைப்பிற்கு சான்றாகும். இன்றைய தலைமுறை இளைஞர்களுக்கு தந்தையுடன் செலவிடும் நேரம் என்பது மிக குறைவாகவே உள்ளது. சமூக வலைதளங்களிலும் நண்பர்களிடமும் காட்டும் ஆர்வத்தில் ஒரு சிறு பகுதியை தந்தையிடம் காட்டினால் அது அவருக்கு பெரும் தெம்பை தரும். அவரோடு அமர்ந்து பழைய கதைகளை பேசுவதும் அவரது அனுபவங்களை கேட்டறிவதும் அவருக்கு நாம் தரும் உன்னத பரிசாகும். அவர் நாம் கொடுக்கும் விலை உயர்ந்த பொருட்களை விட அவருக்கு தேவையானது நமது அன்பும் அரவணைப்பும், நாங்கள் இருக்கிறோம் அப்பா என்ற ஒற்றை வார்த்தையே நம்பிக்கையுமே. ஒரு தந்தை தம் பிள்ளைகளுக்கு விட்டு செல்லும் மிகப்பெரிய சொத்து என்பது பணமோ புகழோ அல்ல, அது அவர் கற்றுக் கொடுத்த ஒழுக்கமும் நேர்மையும் தான். இந்த சர்வதேச தந்தையர் தினத்தில் உலகத்தையே தாங்கும் வலிமை கொண்ட அந்த நிழல் நாயகர்களுக்கு தலை வணங்குவோம். தந்தையரின் வழிகாட்டுதல் இருக்கும் வரை எந்த ஒரு பிள்ளையும் வாழ்வில் சவால்களுக்கு அஞ்ச வேண்டிய அவசியமில்லை. இந்த தந்தையர் தினத்தில் உங்கள் தந்தையின் கரங்களை பற்றி, அப்பா என் வாழ்வில் நிஜமான ஹீரோ நீங்கதான் என்று பெருமையுடன் சொல்லுங்கள்.

0: செய்திகள்.
1: மனித குலத்தின் துயரங்களையும் வேதனைகளையும் கருணையுடன் நோக்கும் இயேசுவின் பார்வை உலகை மாற்றும் வல்லமை கொண்டது என்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கூறினார். ஜூன் 14 ஞாயிறன்று வத்திக்கான் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்த பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான திருப்பயணிகளுக்கு வழங்கிய நண்பகல் மூவேலி இறைவேண்டல் உரையில் இவ்வாறு முடிந்த திருத்தந்தை மத்தேயு நற்செய்தியை மேற்கோள் காட்டி இயேசுவின் கருணை நிறைந்த பார்வையை அந்நற்செய்தி வெளிப்படுத்துவதாக திருத்தந்தை குறிப்பிட்டார். போர், வன்முறை, ஒடுக்குமுறை மற்றும் நுகர்வு கலாச்சாரத்தால் ஏற்படும் வெறுமை ஆகியவற்றால் பாதிக்கப்பட்ட மனிதர்களை இயேசு காண்கிறார் என்றும், சிதைந்த குடும்பங்களையும் வழித்தவறிய இளைஞர்களையும் அவர் அன்புடன் நோக்குகிறார் என்றும் திருத்தந்தை எடுத்துக்காட்டினார். மேலும் இயேசுவின் இரக்கம் என்பது வெறும் அனுதாப உணர்வு மட்டுமல்ல, மனிதர்களை மீட்டு அவர்களுக்கு புதிய வாழ்வை வழங்க வேண்டும் என்ற அவரது அன்பின் வெளிப்பாடாகும் என்று சுட்டிக்காட்டிய திருத்தந்தை அவர்கள், நல்ல மெய்ப்பரான கிறிஸ்து துன்பத்தில் இருப்போருக்கு ஆறுதலையும், வறுமையில் வாடுவோருக்கு அன்பையும், மனவேதனையில் இருப்போருக்கு நம்பிக்கையையும், நம்பிக்கையில் தளர்ந்தோருக்கு இறை நம்பிக்கையையும் வழங்குவதற்காக தனது சீடர்களை அனுப்புகிறார் என்றும் எடுத்துரைத்தார். நற்செய்தியின் மைய செய்தியான விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்பது இன்றும் உலகிற்கு நம்பிக்கையோட்டும் அழைப்பாக திகழ்கிறது என்று எடுத்துக்காட்டிய திருத்தந்தை, இயேசு கிறிஸ்துவில் வெளிப்பட்ட கடவுளின் அன்பு எல்லா மக்களையும் நாடுகளையும் சென்றடைகிறது என்றும் குறிப்பிட்டார். இயேசுவின் அன்பான பார்வை புதிய மக்களாகிய திரு அவையை உருவாக்கியுள்ளது என்றும், இலவசமாக பெற்றீர்கள், இலவசமாக கொடுங்கள் என்ற அழைப்பின் வழியாக திரு அவை தனது மறைப்பணியை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது என்றும் திருத்தந்தை சுட்டிக்காட்டினார். இறுதியாக, நற்செய்தி அறிவிக்கும் பணி இறைவனின் அருள் கொடையிலிருந்து பிறக்கிறது என்றும், உலகிற்கு மன்னிப்பையும் ஏழைகளுக்கான சேவையையும் நீதிக்கான அர்ப்பணிப்பையும் வழங்கும் இந்த பணிக்கு மகிழ்ச்சியுடனும் துணிச்சலுடனும் பதிலளிக்க அன்னை கன்னிமரியாளின் பரிந்துரையை வேண்டி தனது உரையை நிறைவு செய்தார்.
2: இன்றைய ஏழைகள் பலரால் புறக்கணிக்கப்பட்டவர்களாகவும் சமூகத்தின் விளிம்பில் தள்ளப்பட்டவர்களாகவும் உள்ளனர் என்றும், அவர்களிடமிருந்து அன்றாட வாழ்வாதாரம் மட்டுமல்ல அவர்களின் குரலும் மனித மாண்பும் பறிக்கப்பட்டுள்ளன என்றும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கூறினார். ஆண்டவர் ஏழைகளின் அடைக்கலம் என்ற கருப்பொருளை மையமாக கொண்டு 2026 நவம்பர் 15 அன்று கடைபிடிக்கப்பட்டுள்ள 10th உலக ஏழைகள் தினத்தை முன்னிட்டு வெளியிட்டுள்ள செய்தியில் இவ்வாறு கூறிய திருத்தந்தை, இன்றைய உலகில் சமூக அநீதி, ஊழல் மற்றும் ஆதிக்க மனப்பான்மை அதிகரித்து வருவதாகவும், அவற்றின் பாதிப்புகளை முதலில் அனுபவிப்பவர்கள் ஏழைகளே என்றும் சுட்டிக்காட்டினார். மேலும், டிஜிட்டல் உலகமும் சில நேரங்களில் பாகுபாடுகளையும் அலட்சியத்தையும் அதிகரித்து ஏழைகளின் குரலை மௌனமாக்குவதாக கவலை தெரிவித்த திருத்தந்தை, கிறிஸ்தவர்கள் இறைவனிடம் அடைக்கலம் தேடுவதோடு மட்டுமல்லாமல் ஏழைகளுக்கே அடைக்கலமாக இருக்க அழைக்கப்படுகிறார்கள் என்றும் அவர் வலியுறுத்தினார். அத்தியாவசியமானவற்றோடு வாழும் ஏழைகள் இறைவனை தங்கள் உண்மையான அடைக்கலமாக அறிந்து கொள்ளும் திறன் கொண்டவர்கள் என்றும் கூறிய திருத்தந்தை, திரு அவை சிறியோருக்கும் ஏழைக்கும் இடமளிக்க வேண்டும் என்ற அழைப்பு விடுத்ததுடன், ஏழைகளை பற்றி பேசுவதற்கு பதிலாக அவர்களுடன் இணைந்து நடக்கவும் அவர்களது குரலை கேட்கவும் நம்பிக்கையாளர்களை திருத்தந்தை கேட்டுக் கொண்டார். இறுதியாக, இந்த 10th உலக ஏழைகள் தினம் இறைவனில் அடைக்கலம் தேடும் ஏராளமான சகோதர சகோதரிகளின் முகங்களை மீண்டும் கண்டறிய கிறிஸ்தவர்களுக்கு உதவட்டும் என்று கூறி தனது செய்தியை நிறைவு செய்தார்.
1: பிலிப்பைன்ஸ் நாட்டில் அண்மையில் ஏற்பட்ட பேரழிவான நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இறைவேண்டல் செய்யுமாறு திருத்தந்தை 14 லியோ அவர்கள் அழைப்பு விடுத்தார். ஜூன் 14 ஞாயிறன்று வத்திக்கான் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்த பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான திருப்பயணிகளுக்கு வழங்கிய நண்பகல் மூவேளை இறைவேண்டல் உரையின் இறுதியில் இவ்வாறு கூறிய திருத்தந்தை, சில நாட்களுக்கு முன்பு கடுமையான நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்கள், அவர்களின் குடும்பத்தினர், காயமடைந்தோர் மற்றும் இத்துயரத்தால் பாதிக்கப்பட்ட அனைவருக்காகவும் தான் இறைவேண்டல் செய்வதாக உறுதியளித்தார். அண்மையில் திரு அவையால் அருளாளர்களாக அறிவிக்கப்பட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த மறைசாட்சிகளையும் நினைவு கூர்ந்த திருத்தந்தை அவர்கள், மொரேவியாவைச் சேர்ந்த அருள்பணி வென்செஸ்லோ டர்போலா, அருள்பணி ஜியோவானி புலா, அருள்பணி ஜியோவானி ஸ்வியர்க் மற்றும் அவரது தோழர்கள் போலந்து சலேசிய அருள்பணியாளர்கள் ஆகியோர் கிறிஸ்துவின் மீதான நம்பிக்கைக்காக சர்வாதிகார ஆட்சிகளின் துன்புறுத்தலுக்கு உள்ளாகி மறைசாட்சிகளாக உயிர் நீத்தவர்கள் என்று குறிப்பிட்டார்.
2: திருத்தந்தை 14 லியோ அவர்களின் முதல் திருத்தூது மடலான மகத்தான மனிதநேயம் குறித்த இணையவழி கருத்தரங்கு ஜூன் 13 சனிக்கிழமை அன்று இடம்பெற்றது. தமிழ் மொழியில் இடம்பெற்ற இந்த நிகழ்வை வத்திக்கானின் இறையியல் கல்விக் கழகத்தின் தமிழ் இறையியல் மன்றம், கத்தோலிக் கோஷன்ட் மற்றும் பெய்னி பிரேஸ் ஆகிய அமைப்புகள் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தன. வேகமாக வளர்ந்து வரும் தொழில்நுட்ப காலத்தில் செயற்கை நுண்ணறிவு மற்றும் மனித மாண்பை பாதுகாப்பது குறித்த திரு அவையின் போதனைகளை பற்றி தமிழ் பேசும் கிறிஸ்தவர்கள் ஆழமாக புரிந்து கொள்ள உதவுவதே இந்த கருத்தரங்கின் நோக்கமாகும். பாப்பிரே இறையியல் கழகத்தின் பேராயர் அந்தோனியோ ஸ்டாக்லியோனா அவர்கள் தனது செய்தியில் மகத்தான மனிதநேயம் திருத்தூது மடலை, மனிதனை அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் மையத்தில் வைக்கும் ஒரு காலத்திற்கேற்ற இறைவாக்கு அழைப்பு என்று விவரித்தார். மேலும் இந்த திருத்தூது மடலை படித்து அதன் செய்தியை பரவலாக பகிருமாறும் பங்கேற்பாளர்களை ஊக்குவித்தார். இந்த இணையவழி கருத்தரங்கிற்கு தலைமை தாங்கிய சேலம் மறைமாவட்டத்தின் ஆயர் அருள் செல்வம் ராயப்பன் அவர்கள் திரு அவையின் போதனைகளை தனிப்பட்ட திரு அவை சார்ந்த மற்றும் மெய்ப்பு பணி வாழ்க்கையில் பொறுப்புடன் திறந்த மனதுடனும் ஏற்றுக்கொள்ளுமாறு பங்கேற்பாளர்களை கேட்டுக்கொண்டார்.
0: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசு கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை கதைகள் 1000, வாரம் ஒரு நிகழ்வு மற்றும் செய்திகள். கதைகள் 1000.
2: செய்தி பரவியது. யாரோ ஒருவன் ஏதோ ஒரு ரயில் பெட்டியில் வெடிகுண்டு வைத்து விட்டான். நம்ப தகுந்த வட்டாரத்திலிருந்து தகவல் வந்ததும் அந்த புகை வண்டி நிலையமே பரபரப்பானது. வண்டிகள் எல்லாம் நிறுத்தப்பட்டு விட்டன. குண்டை கண்டுபிடிக்க குண்டு குண்டாய் மோப்பு நாய்களும் அதை செயலிழக்க செய்ய அணியணியாய் நிபுணர் குழுவும் களமிறங்கினார்கள். மூளை முடுக்கெல்லாம் மூக்கை நுழைக்க ஆரம்பித்தார்கள். பெட்டி எண் 10, ரயில் கிளம்ப தாமதமாகும் என உணர்ந்த ஒரு உல்லாச குழு உணவு பொட்டலங்களை பிரிக்க ஆரம்பித்தது. ஒரு பொட்டணத்தில் கோழி பொரியல், அடுத்த பொட்டணத்தில் முட்டை பொரியல், மற்ற பொட்டணத்தில் மட்டன் சுக்கா, கடைசி பொட்டணத்தில் கட்லா கருவாடு. கை வைத்த அடுத்த கணமே பெட்டிக்குள் சீறி பாய்ந்தது அந்த மோப்பனாய். பரபரப்பாய் இங்கும் அங்கும் முகர்ந்து கொண்டே வந்த அந்த ஆஜானு பாகுவான ஆளுயர நாய் கோழி மீன் மட்டன் கட்லா பொட்டணங்களின் அருகே வந்தவுடன் சட்டென நின்றது. ஊரிய எச்சிலோடு நாக்கை தொங்க போட்டபடி அவற்றை பார்த்தது, அவர்களை பார்த்தது, அவர்களை பார்த்தது, அவற்றை பார்த்தது, மூக்கை அருகே கொண்டு போக பார்த்தது. பொட்டணக்காரர்கள் பொறி கலங்கி நிற்க அடுத்த கணமே பொட்டணங்களை மறந்தது அந்த கனரக விலங்கு. வெடிகுண்டை முகரும் மூக்கோடு கர்மமே கண்ணாகி அடுத்த பக்கம் ஓடிவிட்டது. அதன் பிறகு அந்த பொட்டணத்தின் பக்கம் அந்த மோப்பனாய் திரும்பி பார்க்கவே இல்லை. பார்த்த பாதிரியார் சேவியர் அந்தோணி வியந்து சொன்னார், இலக்கை அடையும் வரை இறையும் ஓர் இடைஞ்சலே. எஸ், தட் இஸ் கால்டு சிங்கிள் மைண்டட்னஸ். ஒற்றை இலக்கை நோக்கியதே ஒற்றை சிந்தனையும் ஒற்றை செயல்பாடும். உயர்ந்த லட்சியத்தை நோக்கி நீ ஓடுகிறாயா, உயர்ந்த லட்சியமும் உன்னை நோக்கி ஓடி வரும். இது லெஸ் பிரவுன் தரும் எச்சரிக்கை. வாழ்வில் பலர் தோற்க காரணம் பெரிய இலக்குகளில் தோல்வி அடைவதால் அல்ல, சின்னஞ்சிறு இலக்குகளில் வெற்றி அடைவதால்.
1: வாரம் ஒரு நிகழ்வு.
3: சர்வதேச தந்தையர் தினம். வேர் சுமக்கும் மரம் போல நம் வாழ்வை சுமக்கும் உன்னத உயிர் அன்பின் உருவாய் தந்தை. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமை சர்வதேச தந்தையர் தினம் மிகவும் நெகிழ்ச்சியுடன் கொண்டாடப்படுகிறது. நம் வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் நமக்கு அரணாக விளங்கும் தந்தையர்களின் தன்னலமற்ற அன்பு, உழைப்பு மற்றும் தியாகத்தை போற்றி கௌரவிப்பதற்காக இந்த நாள் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஒரு குடும்பத்தின் வளர்ச்சிக்கும் உறுதிக்கும் முதுகெலும்பாக திகழும் தந்தையர்களுக்கு நன்றி செலுத்தும் ஒரு நல் வாய்ப்பாக இந்நாள் அமைகிறது. இந்த தினத்தின் வரலாறு அமெரிக்காவில் தொடங்கியது. 1909 சொனோரா ஸ்மார்ட்டாட் என்ற பெண்மணி தனது தந்தையின் அர்ப்பணிப்பு மிக்க வளர்ப்பையும் தியாகத்தையும் நினைவுகூறும் வகையில் தந்தையர்களுக்கென ஒரு தனி நாளை உருவாக்க முனைந்தார். இதன் விளைவாக 1910 முதல் சர்வதேச தந்தையர் தினம் அதிகாரப்பூர்வமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்று இது உலகம் முழுவதும் பரவி தந்தையர் மீதான மரியாதையை வெளிப்படுத்தும் ஒரு சர்வதேச விழாவாக மாறியுள்ளது. ஒரு தந்தை என்பவர் குடும்பத்தின் அசைக்க முடியாத தூண் மற்றும் பாதுகாப்பின் சின்னமாக திகழ்கிறார். அவர் பிள்ளைகளுக்கு வெறும் உணவையும் உடையும் மட்டும் வழங்குபவர் அல்ல, வாழ்வின் சவால்களை எதிர்கொள்ளும் தைரியத்தையும் ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுக்கும் சிறந்த வழிகாட்டியாகவும் விளங்குகிறார். ஒரு திசைக்காட்டி போல இருந்து பிள்ளைகளின் எதிர்கால பாதையில் சீரமைப்பதில் தந்தையின் பங்கு அளப்பெரியது. வெளியே பார்ப்பதற்கு கடினமானவர் போலவும் கண்டிப்பானவர் போலவும் தந்தை தோன்றினாலும் அவரது உள்ளம் பிள்ளைகளின் நலனுக்காக துடிக்கும் மென்மையான அன்பை கொண்டது. தனது சுகதுக்கங்களை மறைந்து பிள்ளைகளின் மகிழ்ச்சிக்காக ஓயாது உழைக்கும் ஒரு தந்தையை நேசிப்பதும் அவரை மதிக்க வேண்டியதும் ஒவ்வொரு பிள்ளைகளின் கடமையாகும். தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்பதற்கேற்ப தந்தையின் வழிகாட்டுதல்களை பின்பற்றி வளமான வாழ்வை அமைப்போம். ஒரு தந்தை தனது குடும்பத்தை காப்பதற்காக தினமும் அயராது உழைக்கும் உழைப்பு ஈடு இணையற்றது. தனது சொந்த ஆசைகளையும் தனிப்பட்ட தேவைகளையும் ஒருபுறம் தள்ளி வைத்துவிட்டு குழந்தைகளின் கல்வி மற்றும் வளமான எதிர்காலத்திற்காக தனது வாழ்நாளையே அவர் அர்ப்பணிக்கிறார். குழந்தைகளின் கனவுகள் நனவாக வேண்டும் என்பதற்காக தனது சுகத்துக்கங்களை விட்டு கொடுக்கும் தந்தை ஒரு மௌனமான தியாகியாக திகழ்கிறார். தந்தையின் அன்பு என்பது பெரும்பாலும் வார்த்தைகளால் சொல்லப்படுவதில்லை. அது அவரது உழைப்பிலும் பிள்ளைகளுக்காக அவர் சிந்தும் வியர்வையிலும் வெளிப்படுகிறது. தந்தையிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்வியல் பாடங்கள் பல உள்ளன. எத்தகைய இக்கட்டான சூழ்நிலைகளிலும் குடும்பத்தை காக்கும் பொறுப்புணர்வு, கடின உழைப்பின் மேன்மை மற்றும் நேர்மை தவறாத தன்மையே அவரிடமிருந்தே நாம் கற்றுக்கொள்கிறோம். வாழ்வின் போராட்டங்களை அமைதியுடனும் பொறுமையுடனும் எதிர்கொள்ளும் மனப்பக்குவம் தந்தையின் நிழலில் வளரும்போது நமக்கு கிடைக்கிறது. அவர் காட்டும் நேர்மையும் ஒழுக்கமுமே ஒரு பிள்ளையின் எதிர்கால வாழ்க்கையை உயர்த்தும் மிக சிறந்த அடிப்படை மதிப்புகளாக அமைகின்றன. வாழ்க்கை சவால்களை தைரியத்துடன் எதிர்கொள்ளும் மன வலிமையை ஒரு தந்தை தனது செயல்களின் மூலம் பிள்ளைகளுக்கு போதிக்கிறார். வெளி உலகின் அச்சுறுத்தல்களில் இருந்து குடும்பத்தை பாதுகாக்கும் அரணாக விளங்கும் அவர் பிள்ளைகளின் தன்னம்பிக்கைக்கு ஆதாரமாக இருக்கிறார். தந்தையின் வழிகாட்டுதல்களையும் அவர் நமக்கு செய்த தியாகங்களையும் போற்றுவது நமது கடமையாகும். அந்த உன்னத மனிதர் கற்றுக் கொடுத்த நற்பண்புகளை நமது வாழ்க்கையில் கடைபிடிப்பதே நம் அவருக்கு செய்யும் உண்மையான நன்றி கடன் ஆகும். சர்வதேச தந்தையர் தினமானது தந்தையர்களுக்கு நன்றி சொல்லும் ஒரு உன்னத நாளாக கொண்டாடப்படுகிறது. இந்நாளில் அவர்களுக்கு பிடித்தமான பரிசுகளை வழங்குவதை விட அவர்களுடன் தரமான நேரத்தை செலவிடுவது அவர்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியை தரும். பல தந்தையர்களுக்கு தங்கள் பிள்ளைகளிடமிருந்து கிடைக்கும் ஒரு சிறிய நன்றி என்ற வார்த்தையே வாழ்நாள் முழுவதும் அவர்கள் செய்த தியாகங்களுக்கு ஈடு கிடைத்த மிகப்பெரிய பரிசாக அமைகிறது. பழைய நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்வதும் அவர்களை பாராட்டுவதும் இந்த நாளை பொருள்மிக்கதாக மாற்றும். தந்தையின் அன்பு என்பது பெரும்பாலும் மௌனமானது. அவர் தனது கவலைகளையும் துயரங்களையும் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் குடும்பத்திற்காக அமைதியாக போராடுபவர். பிள்ளைகளின் முகத்தில் சிரிப்பை காண்பதற்காக தனது வழிகளை மறைத்து கொள்ளும் ஒரு மறைமுக தியாகியாக அவர் திகழ்கிறார். தந்தையரின் மௌனம் கூட ஒரு மொழியாக மாறி பிள்ளைகளுக்கான அன்பை பேசுகிறது. அவர் குடும்பம் என்னும் கட்டிடத்தின் அஸ்திவாரமாக இருந்து வெளியே தெரியாமலேயே பாரத்தை சுமந்து குடும்பத்தை வழிநடத்துகிறார். ஒரு நல்ல சமூகம் உருவாக்குவதற்கு நல்ல குடும்பம் அவசியம். அந்த நல்ல குடும்பத்தின் அடித்தளத்தை ஒரு தந்தைதான் அமைக்கிறார். ஒரு தந்தையின் வழிகாட்டுதல்களில் வளரும் பிள்ளைகளே ஒரு வலிமையான தலைமுறையை உருவாக்குகிறார்கள். இன்றைய டிஜிட்டல் உலகில் மொபைல், வேலை மற்றும் நண்பர்களுக்கு நாம் கொடுக்கும் முக்கியத்துவத்தை தாண்டி நம் தந்தையுடன் செலவிடுவதும் நேரமே மிக முக்கியமானது. நாம் என்றாவது ஒரு நாள் தந்தையாகும் போதுதான் நம் தந்தை நமக்காக செய்த தியாகங்களின் ஆழம் நமக்கு முழுமையாக புரியும். தந்தையின் தியாகம் என்பது நம் வளர வளரதான் புரியும் ஒரு பெரும் புதிராகும். குழந்தை பருவத்தில் அவர் நமக்காக வழங்கிய பொம்மைகளுக்கு பின்னால் அவர் நமக்கு விட்டு கொடுத்த தனது சொந்த தேவைகள் பல இருக்கும். ஒரு சிறிய மிதிவண்டி முதல் உயர்கல்வி வரை ஒரு தந்தை தனது வியர்வையை மூலதனமாக வைத்துதான் பிள்ளைகளின் கனவுகளுக்கு உயிர் கொடுக்கிறார். தன் பிள்ளைகளின் காலணி தேய்ந்துவிடக் கூடாது என்பதற்காக காலணி தேயும் வரை உழைப்பவன். தந்தை என்ற வரிகள் தந்தையரின் தன்னலமற்ற உழைப்பிற்கு சான்றாகும். இன்றைய தலைமுறை இளைஞர்களுக்கு தந்தையுடன் செலவிடும் நேரம் என்பது மிக குறைவாகவே உள்ளது. சமூக வலைதளங்களிலும் நண்பர்களிடமும் காட்டும் ஆர்வத்தில் ஒரு சிறு பகுதியை தந்தையிடம் காட்டினால் அது அவருக்கு பெரும் தெம்பை தரும். அவரோடு அமர்ந்து பழைய கதைகளை பேசுவதும் அவரது அனுபவங்களை கேட்டு அறிவதும் அவருக்கு நாம் தரும் உன்னத பரிசாகும். அவர் நாம் கொடுக்கும் விலை உயர்ந்த பொருட்களை விட அவருக்கு தேவையானது நமது அன்பும் அரவணைப்பும், நாங்கள் இருக்கிறோம் அப்பா என்ற ஒற்றை வார்த்தையே நம்பிக்கையுமே. ஒரு தந்தை தம் பிள்ளைகளுக்கு விட்டு செல்லும் மிகப்பெரிய சொத்து என்பது பணமோ புகழோ அல்ல, அது அவர் கற்றுக் கொடுத்த ஒழுக்கமும் நேர்மையும் தான். இந்த சர்வதேச தந்தையர் தினத்தில் உலகத்தையே தாங்கும் வலிமை கொண்ட அந்த நிழல் நாயகர்களுக்கு தலை வணங்குவோம். தந்தையரின் வழிகாட்டுதல் இருக்கும் வரை எந்த ஒரு பிள்ளையும் வாழ்வில் சவால்களுக்கு அஞ்ச வேண்டிய அவசியமில்லை. இந்த தந்தையர் தினத்தில் உங்கள் தந்தையின் கரங்களை பற்றி, அப்பா என் வாழ்வில் நிஜமான ஹீரோ நீங்கதான் என்று பெருமையுடன் சொல்லுங்கள்.

0: செய்திகள்.
1: மனித குலத்தின் துயரங்களையும் வேதனைகளையும் கருணையுடன் நோக்கும் இயேசுவின் பார்வை உலகை மாற்றும் வல்லமை கொண்டது என்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கூறினார். ஜூன் 14 ஞாயிறன்று வத்திக்கான் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்த பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான திருப்பயணிகளுக்கு வழங்கிய நண்பகல் மூவேலி இறைவேண்டல் உரையில் இவ்வாறு முடிந்த திருத்தந்தை மத்தேயு நற்செய்தியை மேற்கோள் காட்டி இயேசுவின் கருணை நிறைந்த பார்வையை அந்நற்செய்தி வெளிப்படுத்துவதாக திருத்தந்தை குறிப்பிட்டார். போர், வன்முறை, ஒடுக்குமுறை மற்றும் நுகர்வு கலாச்சாரத்தால் ஏற்படும் வெறுமை ஆகியவற்றால் பாதிக்கப்பட்ட மனிதர்களை இயேசு காண்கிறார் என்றும், சிதைந்த குடும்பங்களையும் வழித்தவறிய இளைஞர்களையும் அவர் அன்புடன் நோக்குகிறார் என்றும் திருத்தந்தை எடுத்துக்காட்டினார். மேலும் இயேசுவின் இரக்கம் என்பது வெறும் அனுதாப உணர்வு மட்டுமல்ல, மனிதர்களை மீட்டு அவர்களுக்கு புதிய வாழ்வை வழங்க வேண்டும் என்ற அவரது அன்பின் வெளிப்பாடாகும் என்று சுட்டிக்காட்டிய திருத்தந்தை அவர்கள், நல்ல மேய்ப்பரான கிறிஸ்து துன்பத்தில் இருப்போருக்கு ஆறுதலையும், வறுமையில் வாடுவோருக்கு அன்பையும், மனவேதனையில் இருப்போருக்கு நம்பிக்கையையும், நம்பிக்கையில் தளர்ந்தோருக்கு இறை நம்பிக்கையையும் வழங்குவதற்காக தனது சீடர்களை அனுப்புகிறார் என்றும் எடுத்துரைத்தார். நற்செய்தியின் மைய செய்தியான விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்பது இன்றும் உலகிற்கு நம்பிக்கையோட்டும் அழைப்பாக திகழ்கிறது என்று எடுத்துக்காட்டிய திருத்தந்தை, இயேசு கிறிஸ்துவில் வெளிப்பட்ட கடவுளின் அன்பு எல்லா மக்களையும் நாடுகளையும் சென்றடைகிறது என்றும் குறிப்பிட்டார். இயேசுவின் அன்பான பார்வை புதிய மக்களாகிய திரு அவையை உருவாக்கியுள்ளது என்றும், இலவசமாக பெற்றீர்கள், இலவசமாக கொடுங்கள் என்ற அழைப்பின் வழியாக திரு அவை தனது மறைப்பணியை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது என்றும் திருத்தந்தை சுட்டிக்காட்டினார். இறுதியாக, நற்செய்தி அறிவிக்கும் பணி இறைவனின் அருள் கொடையிலிருந்து பிறக்கிறது என்றும், உலகிற்கு மன்னிப்பையும் ஏழைகளுக்கான சேவையையும் நீதிக்கான அர்ப்பணிப்பையும் வழங்கும் இந்த பணிக்கு மகிழ்ச்சியுடனும் துணிச்சலுடனும் பதிலளிக்க அன்னை கன்னிமரியாளின் பரிந்துரையை வேண்டி தனது உரையை நிறைவு செய்தார்.
2: இன்றைய ஏழைகள் பலரால் புறக்கணிக்கப்பட்டவர்களாகவும் சமூகத்தின் விளிம்பில் தள்ளப்பட்டவர்களாகவும் உள்ளனர் என்றும், அவர்களிடமிருந்து அன்றாட வாழ்வாதாரம் மட்டுமல்ல அவர்களின் குரலும் மனித மாண்பும் பறிக்கப்பட்டுள்ளன என்றும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கூறினார். ஆண்டவர் ஏழைகளின் அடைக்கலம் என்ற கருப்பொருளை மையமாக கொண்டு 2026 நவம்பர் 15 அன்று கடைபிடிக்கப்பட்டுள்ள 10th உலக ஏழைகள் தினத்தை முன்னிட்டு வெளியிட்டுள்ள செய்தியில் இவ்வாறு கூறிய திருத்தந்தை, இன்றைய உலகில் சமூக அநீதி, ஊழல் மற்றும் ஆதிக்க மனப்பான்மை அதிகரித்து வருவதாகவும், அவற்றின் பாதிப்புகளை முதலில் அனுபவிப்பவர்கள் ஏழைகளே என்றும் சுட்டிக்காட்டினார். மேலும், டிஜிட்டல் உலகமும் சில நேரங்களில் பாகுபாடுகளையும் அலட்சியத்தையும் அதிகரித்து ஏழைகளின் குரலை மௌனமாக்குவதாக கவலை தெரிவித்த திருத்தந்தை, கிறிஸ்தவர்கள் இறைவனிடம் அடைக்கலம் தேடுவதோடு மட்டுமல்லாமல் ஏழைகளுக்கே அடைக்கலமாக இருக்க அழைக்கப்படுகிறார்கள் என்றும் அவர் வலியுறுத்தினார். அத்தியாவசியமானவற்றோடு வாழும் ஏழைகள் இறைவனை தங்கள் உண்மையான அடைக்கலமாக அறிந்து கொள்ளும் திறன் கொண்டவர்கள் என்றும் கூறிய திருத்தந்தை, திரு அவை சிறியோருக்கும் ஏழைக்கும் இடமளிக்க வேண்டும் என்ற அழைப்பு விடுத்ததுடன், ஏழைகளை பற்றி பேசுவதற்கு பதிலாக அவர்களுடன் இணைந்து நடக்கவும் அவர்களது குரலை கேட்கவும் நம்பிக்கையாளர்களை திருத்தந்தை கேட்டுக்கொண்டார். இறுதியாக, இந்த 10th உலக ஏழைகள் தினம் இறைவனில் அடைக்கலம் தேடும் ஏராளமான சகோதர சகோதரிகளின் முகங்களை மீண்டும் கண்டறிய கிறிஸ்தவர்களுக்கு உதவட்டும் என்று கூறி தனது செய்தியை நிறைவு செய்தார்.
1: பிலிப்பைன்ஸ் நாட்டில் அண்மையில் ஏற்பட்ட பேரழிவான நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இறைவேண்டல் செய்யுமாறு திருத்தந்தை 14 லியோ அவர்கள் அழைப்பு விடுத்தார். ஜூன் 14 ஞாயிறன்று வத்திக்கான் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்த பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான திருப்பயணிகளுக்கு வழங்கிய நண்பகல் மூவேளை இறைவேண்டல் உரையின் இறுதியில் இவ்வாறு கூறிய திருத்தந்தை, சில நாட்களுக்கு முன்பு கடுமையான நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்கள், அவர்களின் குடும்பத்தினர், காயமடைந்தோர் மற்றும் இத்துயரத்தால் பாதிக்கப்பட்ட அனைவருக்காகவும் தான் இறைவேண்டல் செய்வதாக உறுதியளித்தார். அண்மையில் திரு அவையால் அருளாளர்களாக அறிவிக்கப்பட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த மறைசாட்சிகளையும் நினைவு கூர்ந்த திருத்தந்தை அவர்கள், மொரேவியாவைச் சேர்ந்த அருள்பணி வென்சஸ்லோ டர்போலா, அருள்பணி ஜியோவானி புலா, அருள்பணி ஜியோவானி ஸ்வியர்க் மற்றும் அவரது தோழர்கள் போலந்து சலேசிய அருட்பணியாளர்கள் ஆகியோர் கிறிஸ்துவின் மீதான நம்பிக்கைக்காக சர்வாதிகார ஆட்சிகளின் துன்புறுத்தலுக்கு உள்ளாகி மறைசாட்சிகளாக உயிர் நீத்தவர்கள் என்று குறிப்பிட்டார்.
2: திருத்தந்தை 14 லியோ அவர்களின் முதல் திருத்தூது மடலான மகத்தான மனிதநேயம் குறித்த இணையவழி கருத்தரங்கு ஜூன் 13 சனிக்கிழமை அன்று இடம்பெற்றது. தமிழ் மொழியில் இடம்பெற்ற இந்த நிகழ்வை வத்திக்கானின் இறையியல் கல்விக்கழகத்தின் தமிழ் இறையியல் மன்றம், கத்தோலிக் கோஷன்ட் மற்றும் பெய்னி பிரேஸ் ஆகிய அமைப்புகள் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தன. வேகமாக வளர்ந்து வரும் தொழில்நுட்ப காலத்தில் செயற்கை நுண்ணறிவு மற்றும் மனித மாண்பை பாதுகாப்பது குறித்த திரு அவையின் போதனைகளை பற்றி தமிழ் பேசும் கிறிஸ்தவர்கள் ஆழமாக புரிந்து கொள்ள உதவுவதே இந்த கருத்தரங்கின் நோக்கமாகும். பாப்பிரே இறையியல் கழகத்தின் பேராயர் அந்தோனியோ ஸ்டாக்லியோனா அவர்கள் தனது செய்தியில் மகத்தான மனிதநேயம் திருத்தூது மடலை மனிதனை அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் மையத்தில் வைக்கும் ஒரு காலத்திற்கேற்ற இறைவாக்கு அழைப்பு என்று விவரித்தார். மேலும் இந்த திருத்தூது மடலை படித்து அதன் செய்தியை பரவலாக பகிருமாறும் பங்கேற்பாளர்களை ஊக்குவித்தார். இந்த இணையவழி கருத்தரங்கிற்கு தலைமை தாங்கிய சேலம் மறை மாவட்டத்தின் ஆயர் அருள் செல்வம் ராயப்பன் அவர்கள் திரு அவையின் போதனைகளை தனிப்பட்ட திரு அவை சார்ந்த மற்றும் மெய்ப்பு பணி வாழ்க்கையில் பொறுப்புடன் திறந்த மனதுடனும் ஏற்றுக்கொள்ளுமாறு பங்கேற்பாளர்களை கேட்டுக்கொண்டார்.
0: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறை ஆசீர்வதியுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை நெறி காட்டும் ஆளுமைகள், விவிலிய தேடல்கள் மற்றும் செய்திகள். நெறி காட்டும் ஆளுமைகள்.
2: ஆல்பர்ட் நோபல் டைனமைட் என்ற வெடிமருந்தை கண்டுபிடித்த அறிவு வித்தகர் அவர். அதை வைத்து பெரும் செல்வத்தை சேர்த்திருந்தவர். ஒரு நாள் அதிகாலை வழக்கம்போல் செய்தித்தாளை மேய்ந்து கொண்டிருந்தார், வாசித்து கொண்டிருந்தார். விஞ்ஞானி ஆல்பர்ட் நோபல் மரணம். தான் இறந்து போனதாக வந்த செய்தியை தானே வாசித்து அறிந்தார். அதிர்ச்சியால் உறைந்து போனார். அது தவறான செய்திதான் என்றாலும் உள்ளே சொல்லப்பட்டிருந்த அவரை பற்றிய குறிப்பு மேலும் அவரை அதிர வைத்தது, உறைய வைத்தது. பலரை அழிக்கும் டைனமைட் என்ற வெடிமருந்தை இவர் கண்டுபிடித்ததால் இவரை ஒரு மரண வியாபாரி எனலாம். வாசித்துவிட்டு நொந்து போனார் நோபல். தான் இறக்கும்போது இப்படி ஒரு பட்டமா? இவ்வளவுதான் எனது வாழ்க்கையா? சிந்தித்தார், செயல்பட்டார். அந்த டைனமைட்டை வைத்து சம்பாதித்த சொத்துக்களையெல்லாம் ஒன்று கூட்டினார், பரிசுகளை நிறுவினார். அவைகள்தான் இன்றைக்கும் உலகமே மதிக்கும் நோபல் பரிசுகள். அறிவியல் முயற்சிகளுக்கும் அமைதி முயற்சிகளுக்கும் தரப்படும் தரமான 5 பரிசுகள். அன்னை தெரசாவுக்கு தரப்பட்ட உலக அமைதிக்கான நோபல் பரிசும் இவர் நிறுவியதுதான். இன்றைக்கு அந்த ஆல்ஃபிரட் நோபல் ஒரு மரண வியாபாரி அல்ல, மனித நல விஞ்ஞானி. ஒரு அழிவு விஞ்ஞானி அல்ல, ஆக்க விஞ்ஞானி, அறிவு விஞ்ஞானி, அமைதி விஞ்ஞானி. பலர் வரலாற்றில் உயருகின்றனர், வெகு சிலரே வரலாற்றையே உயர்த்துகின்றனர்.

0: இன்று இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, நாம் சிந்திக்கவிருக்கின்ற ஒரு பகுதியானது 1 சாமுவேல் நூலிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு விவிலிய பகுதியாய் இருக்கின்றது. திருவழிபாட்டில் நாம் பதிலுரை பாடல்களாக திருப்பாடல்களை தியானிப்பது வழக்கம். அதிலும் சில நாட்களில் நாம் விவிலிய பகுதிகள், அதாவது யாராவது பாடக்கூடிய அந்த ஒரு பாடல்களை நாம் தியானிப்பதும் வழக்கமாய் நாம் கொண்டிருக்கின்றோம். அப்படி இன்றைய நாளிலே நாம் சிந்திக்கவிருக்கின்ற பாடல் அண்ணாவினுடைய பாடல். சாமுவேலின் தாயாகிய அண்ணா சாமுவேலை பெற்றெடுப்பதற்காக கடவுளை புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு பாடலாக இந்த ஒரு பகுதியாண்டு இருக்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது என்று அவர் பாடுகின்ற இந்த வேளை, நமக்கும் இது புதிய ஏற்பாட்டிலே அன்னை மரியாள் பாடிய அந்த பாடலை நினைவுபடுத்துவதாக இருக்கின்றது. இந்த 2 பாடல்களையும் நாம் பார்க்கின்ற போது, அண்ணாவினுடைய பாடலையும் அன்னை மரியாவினுடைய பாடலையும் பார்க்கின்ற போது, இந்த 2 அநேக ஒற்றுமைகளை நம்மால் பார்க்க முடிகின்றது. இந்த 2 பாடல்களுடைய பின்னணியை நாம் பார்க்கின்ற போதும் கூட, தான் பெற்றெடுக்க போகக்கூடிய அந்த ஒரு குழந்தைகளுக்காக கடவுளை புகழ்ந்து பாடக்கூடிய பாடல்களாக இந்த 2 பாடல்களுமே அமைவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அண்ணாவினுடைய பாடலை நாம் இன்றைய நாளிலே சிறப்பாக பார்ப்போம். அண்ணா தான் வயது முடிந்த காலத்திலே தனக்கு இன்னும் குழந்தை பிறக்கவில்லையே என்று சொல்லி வருந்தி கடவுளிடம் மன்றாடிய போது, அந்த வருத்தத்தை போக்கக்கூடியதாய் கடவுள் அவருக்கு குழந்தை செல்வத்தை கொடுக்கின்றார். அந்த குழந்தையை கடவுளுக்கே அவர் காணிக்கையாக ஒப்புக் கொடுக்க கோவிலுக்கு கொண்டு வருகிற போது, கடவுளை புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு பாடலாகத்தான் இன்றைய பாடல் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த 2 நபர்களிடமும், அண்ணாவிடமும் அன்னை மரியாளிடமும், நாம் ஒரு அழகான ஒரு விஷயத்தை நம்மால் பார்க்க முடியும். இந்த 2 குழந்தைகளும் ஒரு புதியதோர் அரசாட்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மக்களாக இவர்கள் இருக்கின்றார்கள். சாமுவேலின் மூலமாக கடவுள் அந்த இஸ்ரேல் மக்களுக்கு புதியதோர் அரசாட்சியை, சவுல் என்கின்ற அரசர் மூலமாக அந்த மக்களை ஆளக்கூடிய ஒரு அரசரை கடவுள் சாமுவேல் வழியாய் கொடுக்கின்றார். அதே போல் அன்னை மரியாளுடைய இடம் பிறந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து கடவுளின் அரசு இந்த உலகிலே வருவதற்கு அவரை ஒரு மீட்பராக, ஒரு மெசியாவாக கடவுள் அனுப்புகின்றார். இப்படியாக இந்த 2 நபர்களும், சாமுவேலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும், இந்த மக்களுக்கு புதியதோர் அரசை கொண்டு வரக்கூடிய நபர்களாக இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. எனவே இவர்களுடைய பெற்றோர்கள், குறிப்பாக இவர்களுடைய தாயார்கள் பாடிய இந்த ஒரு பாடலும், அந்த கடவுளுடைய அரசு எவ்வளவு வல்லமை நிறைந்த ஒரு அரசாய், எவ்வளவு கடவுளுடைய அன்பை மக்களுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு அரசாய் இருக்கும் என்பதனை சுட்டிக்காட்டுவதாக இந்த ஒரு பாடலை நம்மால் பார்க்க முடிகின்றது. அண்ணாவின் பாடலை நாம் பார்க்கின்ற போது, அண்ணா கடவுள் தனக்கு கொடுத்த அந்த செல்வத்திற்காக, குழந்தை செல்வத்திற்காக நன்றி மட்டும் செலுத்தாமல், கடவுள் எப்பேற்பட்ட ஒரு அரசாட்சியை இந்த மக்களுக்கு கொடுக்க இருக்கின்றார் என்பதனையும், அவருடைய அரசில் இருக்கக்கூடிய வலியோருக்கு அவர் இரக்கம் காட்டுவராகவும், இருக்கக்கூடிய ஏழைய எளிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவராகவும் இருப்பார் என்பதனை நமக்கு தெல்ல தெளிவாய் காட்டுகின்றார். இவருடைய பாடலை நாம் பார்க்கின்ற போது, நாமும் கடவுளுடைய அந்த ஒரு அன்பையும் அவருடைய இரக்கத்தையும் பெற்று அவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அழைப்பாக இந்த ஒரு பாடல் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த ஒரு பாடலை இன்னும் அதிகமாக நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், விவிலிய அறிஞர்கள் இதனை இந்த ஒரு உவமையாக தான் நமக்கு சொல்லித்தரார்கள். அண்ணா தான் பெற்றெடுத்த அந்த குழந்தையை கடவுளுக்கு காணிக்கையாக கொண்டு வரும்போது பாடப்பெற்ற ஒரு பாடல் மட்டுமல்ல, இது ஒரு உருவகமாக இஸ்ரேல் என்கிற நாடு ஒரு பெண்மணியாக, அந்த இஸ்ரேல் என்கின்ற நாடு விடுதலை அடைந்து கடவுளுடைய அரசாட்சியை சுவைக்கின்ற போது பாடுகின்ற ஒரு பாடலாகத்தான் இந்த ஒரு பாடல் இருக்கலாம் என்று சொல்லி விவிலிய அறிஞர்கள் நமக்கு எடுத்து காட்டுகின்றார்கள். இப்படியாக கடவுளுடைய அரசின் கீழ் நாம் இருக்கின்ற போது, அவருடைய அரசாட்சிக்குட்பட்ட ஒரு மக்களாக நாம் வாழுகின்ற போது, அது எப்பேற்பட்ட ஒரு அன்பையும், பிறருக்கு நமக்கும் இருக்கக்கூடிய அந்த வேற்றுமைகளை கலைந்து ஒரு ஒற்றுமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அரசாக இருக்கும் என்பதனையும் நமக்கு தெல்ல தெளிவாய் காட்டுவதாக இந்த ஒரு பாடல் நமக்கு படம் எடுத்து காட்டுகின்றது. எனவே இன்றைய நாளிலே இந்த ஒரு மனநிலையோடு நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் உம்முடைய அரசை எங்கள் மீது பொழிய வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இதோ நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு அரசராக எங்களை வழி நடத்தக்கூடியவராய் இருக்கின்றீரே. அதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமது அரசுக்குரிய மக்களாய், உமது அரசை மற்றவர்களுக்கு எடுத்து காட்டக்கூடிய பிள்ளைகளாய் நாங்களும் வாழ நீர் எங்களை வழி நடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன்.
1: செய்திகள். முதுமை என்பது ஆன்மீக வளர்ச்சிக்கும் இறைவனின் அன்பை புதிதாக கண்டறிவதற்கும் நம்பிக்கையை ஆழப்படுத்துவதற்குமான அருள் நிறைந்த காலம் என்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கூறினார். ஜூன் 15 திங்களன்று நான் உன்னை ஒருபோதும் மறப்பதில்லை என்ற மையப்பொருளில் ஜூலை மாதத்தின் 4 ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்பட உள்ள 6 உலக தாத்தா பாட்டிகள் மற்றும் முதியோர்கள் தினத்தை முன்னிட்டு வெளியிடப்பட்டுள்ள செய்தியில் இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, இறைவன் ஒவ்வொரு மனிதரையும் மறவாமல் அன்போடு நினைவில் வைத்திருக்கிறார் என்றும் வலியுறுத்தினார். நான் உன்னை ஒருபோதும் மறப்பதில்லை என்ற இறைவாக்கினர் எசாயாவின் இறைவார்த்தைகளை மேற்கோள் காட்டிய திருத்தந்தை, தனிமை, புறக்கணிப்பு மற்றும் சமூக அக்கறையின்மையால் பல முதியவர்கள் பாதிக்கப்படுகின்றனர் என்றும், குடும்பங்களிலும் முதியோர் பராமரிப்பு இல்லங்களிலும் சமூகத்திலும் பல முதியவர்கள் கவனிக்கப்படாமல் விடப்படுகின்றனர் என்ற வருத்தத்தையும் வெளிப்படுத்தினார். இந்நிலையில் தாத்தா பாட்டிகளையும் தனிமையில் வாழும் முதியவர்களையும் நேரில் சந்தித்து அவர்களுடன் நேரம் செலவிடும் பழக்கத்தை இளைஞர்களும் குடும்பங்களும் புதுப்பிக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்த திருத்தந்தை, அன்பும் அக்கறையும் நிறைந்த சந்திப்புகள் மூலம் இறைவனின் அன்பை அவர்களுக்கு உணர்த்த முடியும் என்றும் எடுத்து காட்டினார். மேலும் முதியோர் தங்களின் பலவீனங்களைக் கண்டு மனம் தளர வேண்டியதில்லை என்று கூறிய திருத்தந்தை, வயது முதிர்ந்தாலும் அவர்கள் இறைவனின் அன்பிலும் பராமரிப்பிலும் நிலைத்திருப்பார்கள் என்றும் சுட்டிக்காட்டினார்.
2: கல்வி, சமூக நீதி மற்றும் மனித மேம்பாட்டிற்காக குறிப்பாக விளிம்பு நிலை மக்களிடையே சீரோ மலங்கரா திரு அவை ஆட்சி வரும் சேவைகளை பாராட்டிய திருத்தந்தை, கிறிஸ்தவர்களின் வாழ்வும் அன்பு பணிகளும் நற்செய்தி அறிவிப்பின் மிகச்சிறந்த கருவிகளாக விளங்குகின்றன என்று கூறினார். ஜூன் 15 திங்களன்று ஐரோப்பாவில் வாழும் சீரோ மலங்கரா கத்தோலிக்கர்களின் முதல் மாநாட்டை முன்னிட்டு அத்திரு அவையைச் சேர்ந்த ஆயர்கள், அருள் பணியாளர்கள், துறவியர் மற்றும் இறைமக்கள் குழுவினரை திருப்பிடத்தில் சந்தித்தபோது இவ்வாறு கூறிய திருத்தந்தை, சீரோ மலங்கரா திரு அவை உரோமை திரு அவையுடனான முழுமையான திரு அவை ஒற்றுமையின் 100 முன்னிட்டு மேற்கொண்டு வரும் ஆன்மீக புதுப்பிப்பு பயணத்தை பாராட்டினார். இந்த ஒற்றுமையை உருவாக்குவதில் முக்கிய பங்காற்றிய அருளாளர் மார் இவானியோஸ் மற்றும் மார் தியோபிலோஸ் ஆகியோரின் பங்களிப்புகளை எடுத்துக்காட்டிய திருத்தந்தை, மார் இவானியோஸை இயேசுவின் இதயத்திற்கு ஏற்ப வாழ்ந்த உண்மையான மெய்ப்பர் என்று வர்ணித்தார். மேலும் ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தின் அடையாளமாக திரு அவையை உருவாக்க வேண்டும் என்ற அவரது தொலைநோக்கு பார்வையை புகழ்ந்த திருத்தந்தை, மேலும் வார்த்தைகளால் மட்டுமல்லாது நற்பண்புகளாலும் அன்பு பணிகளாலும் நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும் என்பதை மார் இவானியோஸ் உணர்ந்திருந்தார் என்றும் குறிப்பிட்டார். ஐரோப்பாவில் அதிகரித்து வரும் ஜீரோ மலங்கரா கத்தோலிக்கர்களின் புலம்பெயர் சமூகத்தை பற்றி குறிப்பிட்ட திருத்தந்தை, அவர்களின் ஆன்மீக மற்றும் திருவழிபாட்டு மரபுகளை பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்ததுடன், இதற்காக ஐரோப்பாவிற்கான முதல் முழுநேர திருத்தூது பார்வையாளராக ஆயர் மார்வோஸ் தாத்தியோஸ் நியமிக்கப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார்.
1: யூதர்களுக்கு எதிரான வெறுப்புணர்வு, பாகுபாடு, துன்புறுத்தல் மற்றும் சகிப்பின்மையின் அனைத்து வடிவங்களையும் திரு அவை நிராகரிக்கிறது என்றும், பிளவுகளும் மோதல்களும் நிறைந்த இன்றைய உலகில் யூதர்களும் கத்தோலிக்கர்களும் பொதுநலனுக்காகவும் உலக அமைதிக்காகவும் இணைந்து செயல்பட அழைக்கப்படுகிறார்கள் என்றும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கூறினார். ஜூன் 15 திங்களன்று நியூயார்க் நகரின் ஐக்கிய யூத மேல்முறையீட்டு கூட்டமைப்பின் பிரதிநிதிகளை திருப்பிடத்தில் சந்தித்த போது இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, அவர்களின் மனிதாபிமான சேவைகளை பாராட்டியதுடன் கத்தோலிக்க திரு அவைக்கும் யூத சமுதாயத்திற்கும் இடையிலான வலுவான உறவையும் மீண்டும் உறுதிப்படுத்தினார். வறுமையில் வாழ்பவர்கள், அகதிகள், முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்காக நியூயார்க், இஸ்ரேல் மற்றும் உலகின் 70 மேற்பட்ட நாடுகளில் மனிதாபிமான உதவிகளையும் சமூக பணிகளையும் வழங்கி வரும் இவ்வமைப்பின் சேவைகளை பாராட்டிய திருத்தந்தை, மனித மாண்பு, சகோதரத்துவ உணர்வு மற்றும் தேவைப்படுவோரின் நலனில் அக்கறை செலுத்தும் பொதுவான அர்ப்பணிப்பையே இச்சேவைகள் பிரதிபலிக்கின்றன என்றும் கூறினார்.
2: ஜூன் 15 திங்களன்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கொரிய குடியரசின் அரசு தலைவரான லீ ஜேமியுங் அவர்களை திருப்பிடத்தில் சந்தித்து உரையாடினார் என்று திருப்பிட செய்தி தொடர்பகம் தெரிவித்துள்ளது. திருத்தந்தையுடனான சந்திப்பிற்கு பிறகு அதிபர் லீ ஜேமியுங் அவர்கள் திருப்பிட செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் மற்றும் பன்னாட்டு உறவுகளுக்கான திருப்பிடத்துறையின் செயலர் பேராயர் பால் ரிச்சர்ட் காலகர் ஆகியோரையும் சந்தித்தார். திருப்பிட செயலகத்தில் இடம்பெற்ற இந்த சந்திப்பின் போது கொரிய குடியரசிற்கும் திருப்பிடத்திற்கும் இடையில் 1963 ஆண்டு, அதாவது 63 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட நல்லுறவு குறித்து இரு தரப்பினரும் உரையாடினர். 1963 இரு நாடுகளும் நெருக்கமான உறவை பேணி வருகின்றன என்றும், இதன் வெளிப்பாடாக திருத்தந்தை புனித 2 ஜான் பால் அவர்கள் 1984 மற்றும் 1989 ஆகிய ஆண்டுகளில் இருமுறை கொரியாவிற்கு வருகை புரிந்துள்ளார் என்றும் திருப்பிட செய்தி தொடர்பகம் குறிப்பிட்டுள்ளது.
3: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறை ஆசீர்வதியுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை நெறி காட்டும் ஆளுமைகள், விவிலிய தேடல்கள் மற்றும் செய்திகள். நெறி காட்டும் ஆளுமைகள்.
2: ஆல்பர்ட் நோபல் டைனமைட் என்ற வெடிமருந்தை கண்டுபிடித்த அறிவு வித்தகர் அவர். அதை வைத்து பெரும் செல்வத்தை சேர்த்திருந்தவர். ஒரு நாள் அதிகாலை வழக்கம்போல் செய்தித்தாளை மேய்ந்து கொண்டிருந்தார், வாசித்து கொண்டிருந்தார். விஞ்ஞானி ஆல்பர்ட் நோபல் மரணம். தான் இறந்து போனதாக வந்த செய்தியை தானே வாசித்து அறிந்தார். அதிர்ச்சியால் உறைந்து போனார். அது தவறான செய்திதான் என்றாலும் உள்ளே சொல்லப்பட்டிருந்த அவரை பற்றிய குறிப்பு மேலும் அவரை அதிர வைத்தது, உறைய வைத்தது. பலரை அழிக்கும் டைனமைட் என்ற வெடிமருந்தை இவர் கண்டுபிடித்ததால் இவரை ஒரு மரண வியாபாரி எனலாம். வாசித்துவிட்டு நொந்து போனார் நோபல். தான் இறக்கும்போது இப்படி ஒரு பட்டமா? இவ்வளவுதான் எனது வாழ்க்கையா? சிந்தித்தார், செயல்பட்டார். அந்த டைனமைட்டை வைத்து சம்பாதித்த சொத்துக்களையெல்லாம் ஒன்று கூட்டினார், பரிசுகளை நிறுவினார். அவைகள்தான் இன்றைக்கும் உலகமே மதிக்கும் நோபல் பரிசுகள். அறிவியல் முயற்சிகளுக்கும் அமைதி முயற்சிகளுக்கும் தரப்படும் தரமான 5 பரிசுகள். அன்னை தெரசாவுக்கு தரப்பட்ட உலக அமைதிக்கான நோபல் பரிசும் இவர் நிறுவியதுதான். இன்றைக்கு அந்த ஆல்ஃப்ரெட் நோபல் ஒரு மரண வியாபாரி அல்ல, மனித நல விஞ்ஞானி. ஒரு அழிவு விஞ்ஞானி அல்ல, ஆக்க விஞ்ஞானி, அறிவு விஞ்ஞானி, அமைதி விஞ்ஞானி. பலர் வரலாற்றில் உயர்கின்றனர், வெகு சிலரே வரலாற்றையே உயர்த்துகின்றனர்.

0: இன்று இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, நாம் சிந்திக்கவிருக்கின்ற ஒரு பகுதியானது 1 சாமுவேல் நூலிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு விவிலிய பகுதியாய் இருக்கின்றது. திருவழிபாட்டில் நாம் பதிலுரை பாடல்களாக திருப்பாடல்களை தியானிப்பது வழக்கம். அதிலும் சில நாட்களில் நாம் விவிலிய பகுதிகள், அதாவது யாராவது பாடக்கூடிய அந்த ஒரு பாடல்களை நாம் தியானிப்பதும் வழக்கமாய் நாம் கொண்டிருக்கின்றோம். அப்படி இன்றைய நாளிலே நாம் சிந்திக்கவிருக்கின்ற பாடல் அண்ணாவினுடைய பாடல். சாமுவேலின் தாயாகிய அண்ணா சாமுவேலை பெற்றெடுப்பதற்காக கடவுளை புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு பாடலாக இந்த ஒரு பகுதியாண்டு இருக்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது என்று அவர் பாடுகின்ற இந்த வேளை, நமக்கும் இது புதிய ஏற்பாட்டிலே அன்னை மரியாள் பாடிய அந்த பாடலை நினைவுபடுத்துவதாக இருக்கின்றது. இந்த 2 பாடல்களையும் நாம் பார்க்கின்ற போது, அண்ணாவினுடைய பாடலையும் அன்னை மரியாவினுடைய பாடலையும் பார்க்கின்ற போது, இந்த 2 அநேக ஒற்றுமைகளை நம்மால் பார்க்க முடிகின்றது. இந்த 2 பாடல்களுடைய பின்னணியை நாம் பார்க்கின்ற போதும் கூட, தான் பெற்றெடுக்க போகக்கூடிய அந்த ஒரு குழந்தைகளுக்காக கடவுளை புகழ்ந்து பாடக்கூடிய பாடல்களாக இந்த 2 பாடல்களுமே அமைவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அண்ணாவினுடைய பாடலை நாம் இன்றைய நாளிலே சிறப்பாக பார்ப்போம். அண்ணா தான் வயது முடிந்த காலத்திலே தனக்கு இன்னும் குழந்தை பிறக்கவில்லையே என்று சொல்லி வருந்தி கடவுளிடம் மன்றாடிய போது, அந்த வருத்தத்தை போக்கக்கூடியதாய் கடவுள் அவருக்கு குழந்தை செல்வத்தை கொடுக்கின்றார். அந்த குழந்தையை கடவுளுக்கே அவர் காணிக்கையாக ஒப்புக் கொடுக்க கோவிலுக்கு கொண்டு வருகிற போது, கடவுளை புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு பாடலாகத்தான் இன்றைய பாடல் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த 2 நபர்களிடமும், அண்ணாவிடமும் அன்னை மரியாளிடமும், நாம் ஒரு அழகான ஒரு விஷயத்தை நம்மால் பார்க்க முடியும். இந்த 2 குழந்தைகளும் ஒரு புதியதோர் அரசாட்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மக்களாக இவர்கள் இருக்கின்றார்கள். சாமுவேலின் மூலமாக கடவுள் அந்த இஸ்ரேல் மக்களுக்கு புதியதோர் அரசாட்சியை, சவுல் என்கின்ற அரசர் மூலமாக அந்த மக்களை ஆளக்கூடிய ஒரு அரசரை கடவுள் சாமுவேல் வழியாய் கொடுக்கின்றார். அதே போல் அன்னை மரியாளுடைய இடம் பிறந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து கடவுளின் அரசு இந்த உலகிலே வருவதற்கு அவரை ஒரு மீட்பராக, ஒரு மெசியாவாக கடவுள் அனுப்புகின்றார். இப்படியாக இந்த 2 நபர்களும், சாமுவேலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும், இந்த மக்களுக்கு புதியதோர் அரசை கொண்டு வரக்கூடிய நபர்களாக இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. எனவே இவர்களுடைய பெற்றோர்கள், குறிப்பாக இவர்களுடைய தாயார்கள் பாடிய இந்த ஒரு பாடலும், அந்த கடவுளுடைய அரசு எவ்வளவு வல்லமை நிறைந்த ஒரு அரசாய், எவ்வளவு கடவுளுடைய அன்பை மக்களுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு அரசாய் இருக்கும் என்பதனை சுட்டிக்காட்டுவதாக இந்த ஒரு பாடலை நம்மால் பார்க்க முடிகின்றது. அண்ணாவின் பாடலை நாம் பார்க்கின்ற போது, அண்ணா கடவுள் தனக்கு கொடுத்த அந்த செல்வத்திற்காக, குழந்தை செல்வத்திற்காக நன்றி மட்டும் செலுத்தாமல், கடவுள் எப்பேற்பட்ட ஒரு அரசாட்சியை இந்த மக்களுக்கு கொடுக்க இருக்கின்றார் என்பதனையும், அவருடைய அரசில் இருக்கக்கூடிய வலியோருக்கு அவர் இரக்கம் காட்டுவராகவும், இருக்கக்கூடிய ஏழைய எளிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவராகவும் இருப்பார் என்பதனை நமக்கு தெல்ல தெளிவாய் காட்டுகின்றார். இவருடைய பாடலை நாம் பார்க்கின்ற போது, நாமும் கடவுளுடைய அந்த ஒரு அன்பையும் அவருடைய இரக்கத்தையும் பெற்று அவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அழைப்பாக இந்த ஒரு பாடல் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த ஒரு பாடலை இன்னும் அதிகமாக நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், விவிலிய அறிஞர்கள் இதனை இந்த ஒரு உவமையாக தான் நமக்கு சொல்லித்தரார்கள். அண்ணா தான் பெற்றெடுத்த அந்த குழந்தையை கடவுளுக்கு காணிக்கையாக கொண்டு வரும்போது பாடப்பெற்ற ஒரு பாடல் மட்டுமல்ல, இது ஒரு உருவகமாக இஸ்ரேல் என்கின்ற நாடு ஒரு பெண்மணியாக, அந்த இஸ்ரேல் என்கின்ற நாடு விடுதலை அடைந்து கடவுளுடைய அரசாட்சியை சுவைக்கின்ற போது பாடுகின்ற ஒரு பாடலாகத்தான் இந்த ஒரு பாடல் இருக்கலாம் என்று சொல்லி விவிலிய அறிஞர்கள் நமக்கு எடுத்து காட்டுகின்றார்கள். இப்படியாக கடவுளுடைய அரசின் கீழ் நாம் இருக்கின்ற போது, அவருடைய அரசாட்சிக்குட்பட்ட ஒரு மக்களாக நாம் வாழுகின்ற போது, அது எப்பேற்பட்ட ஒரு அன்பையும், பிறருக்கு நமக்கும் இருக்கக்கூடிய அந்த வேற்றுமைகளை கலைந்து ஒரு ஒற்றுமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அரசாக இருக்கும் என்பதனையும் நமக்கு தெல்ல தெளிவாய் காட்டுவதாக இந்த ஒரு பாடல் நமக்கு படம் எடுத்து காட்டுகின்றது. எனவே இன்றைய நாளிலே இந்த ஒரு மனநிலையோடு நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் உம்முடைய அரசை எங்கள் மீது பொழிய வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இதோ நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு அரசராக எங்களை வழி நடத்தக்கூடியவராய் இருக்கின்றீரே. அதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமது அரசுக்குரிய மக்களாய், உமது அரசை மற்றவர்களுக்கு எடுத்து காட்டக்கூடிய பிள்ளைகளாய் நாங்களும் வாழ நீர் எங்களை வழி நடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன்.
1: செய்திகள். முதுமை என்பது ஆன்மீக வளர்ச்சிக்கும் இறைவனின் அன்பை புதிதாக கண்டறிவதற்கும் நம்பிக்கையை ஆழப்படுத்துவதற்குமான அருள் நிறைந்த காலம் என்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கூறினார். ஜூன் 15 திங்களன்று நான் உன்னை ஒருபோதும் மறப்பதில்லை என்ற மையப்பொருளில் ஜூலை மாதத்தின் 4 ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்பட உள்ள 6 உலக தாத்தா பாட்டிகள் மற்றும் முதியோர்கள் தினத்தை முன்னிட்டு வெளியிடப்பட்டுள்ள செய்தியில் இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, இறைவன் ஒவ்வொரு மனிதரையும் மறவாமல் அன்போடு நினைவில் வைத்திருக்கிறார் என்றும் வலியுறுத்தினார். நான் உன்னை ஒருபோதும் மறப்பதில்லை என்ற இறைவாக்கினர் எசாயாவின் இறைவார்த்தைகளை மேற்கோள் காட்டிய திருத்தந்தை, தனிமை, புறக்கணிப்பு மற்றும் சமூக அக்கறையின்மையால் பல முதியவர்கள் பாதிக்கப்படுகின்றனர் என்றும், குடும்பங்களிலும் முதியோர் பராமரிப்பு இல்லங்களிலும் சமூகத்திலும் பல முதியவர்கள் கவனிக்கப்படாமல் விடப்படுகின்றனர் என்ற வருத்தத்தையும் வெளிப்படுத்தினார். இந்நிலையில் தாத்தா பாட்டிகளையும் தனிமையில் வாழும் முதியவர்களையும் நேரில் சந்தித்து அவர்களுடன் நேரம் செலவிடும் பழக்கத்தை இளைஞர்களும் குடும்பங்களும் புதுப்பிக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்த திருத்தந்தை, அன்பும் அக்கறையும் நிறைந்த சந்திப்புகள் மூலம் இறைவனின் அன்பை அவர்களுக்கு உணர்த்த முடியும் என்றும் எடுத்து காட்டினார். மேலும் முதியோர் தங்களின் பலவீனங்களைக் கண்டு மனம் தளர வேண்டியதில்லை என்று கூறிய திருத்தந்தை, வயது முதிர்ந்தாலும் அவர்கள் இறைவனின் அன்பிலும் பராமரிப்பிலும் நிலைத்திருப்பார்கள் என்றும் சுட்டிக்காட்டினார்.
2: கல்வி, சமூக நீதி மற்றும் மனித மேம்பாட்டிற்காக குறிப்பாக விளிம்பு நிலை மக்களிடையே சீரோ மலங்கரா திரு அவை ஆட்சி வரும் சேவைகளை பாராட்டிய திருத்தந்தை, கிறிஸ்தவர்களின் வாழ்வும் அன்பு பணிகளும் நற்செய்தி அறிவிப்பின் மிகச்சிறந்த கருவிகளாக விளங்குகின்றன என்று கூறினார். ஜூன் 15 திங்களன்று ஐரோப்பாவில் வாழும் சீரோ மலங்கரா கத்தோலிக்கர்களின் முதல் மாநாட்டை முன்னிட்டு அத்திரு அவையைச் சேர்ந்த ஆயர்கள், அருள் பணியாளர்கள், துறவியர் மற்றும் இறைமக்கள் குழுவினரை திருப்பிடத்தில் சந்தித்தபோது இவ்வாறு கூறிய திருத்தந்தை, சீரோ மலங்கரா திரு அவை உரோமை திரு அவையுடனான முழுமையான திரு அவை ஒற்றுமையின் 100 முன்னிட்டு மேற்கொண்டு வரும் ஆன்மீக புதுப்பிப்பு பயணத்தை பாராட்டினார். இந்த ஒற்றுமையை உருவாக்குவதில் முக்கிய பங்காற்றிய அருளாளர் மார் இவானியோஸ் மற்றும் மார் தியோபிலோஸ் ஆகியோரின் பங்களிப்புகளை எடுத்துக்காட்டிய திருத்தந்தை, மார் இவானியோஸை இயேசுவின் இதயத்திற்கு ஏற்ப வாழ்ந்த உண்மையான மெய்ப்பர் என்று வர்ணித்தார். மேலும் ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தின் அடையாளமாக திரு அவையை உருவாக்க வேண்டும் என்ற அவரது தொலைநோக்கு பார்வையை புகழ்ந்த திருத்தந்தை, மேலும் வார்த்தைகளால் மட்டுமல்லாது நற்பண்புகளாலும் அன்பு பணிகளாலும் நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும் என்பதை மார் இவானியோஸ் உணர்ந்திருந்தார் என்றும் குறிப்பிட்டார். ஐரோப்பாவில் அதிகரித்து வரும் ஜீரோ மலங்கரா கத்தோலிக்கர்களின் புலம்பெயர் சமூகத்தை பற்றி குறிப்பிட்ட திருத்தந்தை, அவர்களின் ஆன்மீக மற்றும் திருவழிபாட்டு மரபுகளை பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்ததுடன், இதற்காக ஐரோப்பாவிற்கான முதல் முழுநேர திருத்தூது பார்வையாளராக ஆயர் மார்வோஸ் தாத்தியோஸ் நியமிக்கப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார்.
1: யூதர்களுக்கு எதிரான வெறுப்புணர்வு, பாகுபாடு, துன்புறுத்தல் மற்றும் சகிப்பின்மையின் அனைத்து வடிவங்களையும் திரு அவை நிராகரிக்கிறது என்றும், பிளவுகளும் மோதல்களும் நிறைந்த இன்றைய உலகில் யூதர்களும் கத்தோலிக்கர்களும் பொதுநலனுக்காகவும் உலக அமைதிக்காகவும் இணைந்து செயல்பட அழைக்கப்படுகிறார்கள் என்றும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கூறினார். ஜூன் 15 திங்களன்று நியூயார்க் நகரின் ஐக்கிய யூத மேல்முறையீட்டு கூட்டமைப்பின் பிரதிநிதிகளை திருப்பிடத்தில் சந்தித்த போது இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, அவர்களின் மனிதாபிமான சேவைகளை பாராட்டியதுடன் கத்தோலிக்க திரு அவைக்கும் யூத சமுதாயத்திற்கும் இடையிலான வலுவான உறவையும் மீண்டும் உறுதிப்படுத்தினார். வறுமையில் வாழ்பவர்கள், அகதிகள், முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்காக நியூயார்க், இஸ்ரேல் மற்றும் உலகின் 70 மேற்பட்ட நாடுகளில் மனிதாபிமான உதவிகளையும் சமூக பணிகளையும் வழங்கி வரும் இவ்வமைப்பின் சேவைகளை பாராட்டிய திருத்தந்தை, மனித மாண்பு, சகோதரத்துவ உணர்வு மற்றும் தேவைப்படுவோரின் நலனில் அக்கறை செலுத்தும் பொதுவான அர்ப்பணிப்பையே இச்சேவைகள் பிரதிபலிக்கின்றன என்றும் கூறினார்.
2: ஜூன் 15 திங்களன்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கொரிய குடியரசின் அரசு தலைவரான லீ ஜேமியுங் அவர்களை திருப்பிடத்தில் சந்தித்து உரையாடினார் என்று திருப்பீட செய்தி தொடர்பகம் தெரிவித்துள்ளது. திருத்தந்தையுடனான சந்திப்பிற்கு பிறகு அதிபர் லீ ஜேமியுங் அவர்கள் திருப்பீட செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் மற்றும் பன்னாட்டு உறவுகளுக்கான திருப்பிடத்துறையின் செயலர் பேராயர் பால் ரிச்சர்ட் காலகர் ஆகியோரையும் சந்தித்தார். திருப்பிட செயலகத்தில் இடம்பெற்ற இந்த சந்திப்பின் போது கொரிய குடியரசிற்கும் திருப்பிடத்திற்கும் இடையில் 1963 ஆண்டு, அதாவது 63 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட நல்லுறவு குறித்து இரு தரப்பினரும் உரையாடினர். 1963 இரு நாடுகளும் நெருக்கமான உறவை பேணி வருகின்றன என்றும், இதன் வெளிப்பாடாக திருத்தந்தை புனித இரண்டாம் ஜான்பால் அவர்கள் 1984 மற்றும் 1989 ஆகிய ஆண்டுகளில் இருமுறை கொரியாவிற்கு வருகை புரிந்துள்ளார் என்றும் திருப்பிட செய்தி தொடர்பகம் குறிப்பிட்டுள்ளது.
3: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.